0: பிரபலா
1: சைபால்
0: நடுவுல காமரா
1: சைபால்
0: வரத புள்ள
1: சைபால்
2: 80 சமச்சிரலுகா மீ ஆரோக்கியానికి శ్రీ ఓభిలాషి சைபால்